மக்கள் மத்தியில் தோறும் கே சந்தோக் துணை தஹஞ்சரிபா சி மெகா சாம் அஹும் தஸ்மிக் மங்கா தசந்தோக் ஜரிபா ஆகாஷ்வாணி இம்பால்கி FM சங்காய் சென்னல் திகினி. ஆகாஷ்வாணி இம்பால் ஹுசிக் சந்தோக் ஜரி நாரோல்கி கொஞ்சல்

0: மக்கள் மத்தியில் தோறும் கே சந்தோக்தன தான் ஜரிவா சி ஆகாஷ்வாணி இம்ஃபால் கி மெகர் சாம் அஹும் தஸ்மிக் மங்காத சந்தோக் ஜரிவா எஃப்எம் சங்காய் சென்னல் தகினி ஹவுசிக் மணிப்பூரித மறுஒய்வு பாவ் தாவிரசி
1: ஆகாஷ்வாணி இம்ஃபால் ஹவுசிக் பாவுகி மறுஒய்வு பாவ்தா மணிப்பூர் ஆசி சஹி மங்கா பாவுகி மனுங்த லைப அங்காங்சிங்த போலியோ போலியோ ஹிதாக் பிதக் பஹௌக்ரே மசிகிதமக் போலியோ பூத் லிசிங் அனி சனிபான் மறுபுத்ரா நிபால் ஹங்கோக்துனா அங்காங் லாக் அனி லிசிங் மறுபுத்ரா ரோம்த போலியோ ஹிதாக் பிதக்னப பாண்டம் தம்லி பிரதான் மந்திரி நரேந்திர மோடிகி புக்னிங்கி வா மன் கி பாத் கி சாம குன்ட்ரா மங்கா சுப எபிசோட் நசி அயு புங் தரா மாத்தொய்த ஆகாசவாணிகி தொங்க சந்தோக்கனி தௌரமசி ஏஆர் நியூஸ் டிடி நியூஸ் பிஎம்ஓ அமசுங் இன்ஃபர்மேஷன் அமசுங் பிரட்காஸ்டிங் மந்த்ராலயகி யூடியூப் சேனல் சிங்தசு லைவ் ஸ்ட்ரீமிங் தௌடுன சந்தோக்கனி பிரதான் மந்திரி நரேந்திர மோடி நங்கசி செசல்ஸ் ராஷ்டிரபதி பேட்ரிக் ஹார்மினிக உன்னதுனா லைவாக் அனின ஹிரம் கயாத தெங்பாங் பின்னனப அமசும் லம்தம் லம்தம்கி அமதி மாலேம்கி ஒய்ப வஃபம் கயாகி மத்தாங்க வரி சானகனி கேந்திரகி சயன்ஸ் அமசும் டெக்னாலஜி மந்திரி டாக்டர் ஜிதேந்திர சிங் ஹைதி பாரத் அசி மாலேம்கி குவாய்திகி சாவப ஜினோமிக் டேட்டா பேஸ் ஒய்ஹன்னபகி மைக்கைரோம்த சங்சில்லக்லி தெலங்கானாகி ஹைதராபாத்த லம்பி அமா அமெரிக்காகி ராஷ்டிரபதி டொனால்ட் ட்ரம்ப்கி மமிங் லௌனு தோன்கிபகிதமக் ஸ்ரீ ட்ரம்ப்ன பாரத் புத்தாகத் பொங்கோக்ரே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாகி ஹுக்கும் மகாத ஹவுசிக் சத்தரிப எலக்டோரல் ரோல்கி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஜன் SIR மிசோராம் இனுமரேஷன் ஃபோம் சிங் டிஜிட்டைசேஷன் தௌபகி தபக் சாது சாமல் அமசும் ஃபிஃபா வேர்ல்ட் கப்கி அசி சானக்கிப மேட்ச்சிங்த இங்கிலாந்து பனாமாபு பாஞ்சல் அனி சினோதா குரோயேசியா கனாபு பாஞ்சல் அனி அமத DR Congo-na Uzbekistan bu panjil ahum amada thoikre. Colombia machung Portugal panjil amata chanadana draw chatkre. Paulo jere.
0: Makal matil ki thorum gya sanduk tunu tahan jari baasi. Akashwani Imphal ki FM Sangai channel digini.